உனக்கல்லாத ஆத்மா மிருகத்தை இயக்குனான் சிறுகனி மகாடுக ஆயுத நாளுமா.